ஹாய், தவள் லிகாய் வினாடி ஹத்தர் ராய் விலாவோ அப்படி லகி கிந்தர ஹந்தாவோ மே சதிய பிரஹஸ்பதி இந்த தவசராஹனு தமை லாஸ்து வேண்ணே அதாத் கோல் கல் வாட்ஸ்அப்பே சட்டுக்கிட்டு செட் வேலாம் ஒய் ஓன விதேக்கு இன்னோகலாந்து புலவான் லாசன சிந்துகிட்ட கட்டியோ டெடிக்கேட் கரான் மத்தக்கைனே ஃபோன் நம்பர் எக பிந்து ஐக்கை கை திகை பனஸ் பாய் திஸ்துனாய் ஹட்ட துன இகாவட்ட வாட்ஸ்அப் நம்பர் எக பிந்து ஐ ஹத் சேக்குலாய் அனுபாய் அனுபாய் அனுபாய் இன்னங் இத்திங் இன்ன தனிக்கே நாங் සද්දට ගින්දර හම්දාවහන කෝටම උතුරන්න හරියන්න ඕනි මහතයෝ ජය වේවා.

அங்கிள் ஜான்சன் கண்ணா ரோயல் பாட்டி அப்படா தன்வா இவ்வபுடி சோமியா கண்ணட நியம சான்ஸ் காத்த ஹரின்னட பெருகிந்த மே அபி டபுள் மாவெம மெத்தன்ட ஆசி ஒக்கும அதிகிந்த ஹலோ வெல்கம் கியகிய ஜான்சன் தினவா அதட அத கெஸ்னா கெனாபு தேகி பார்சல் உலடாய் வைஃப் இத புதுமேன் புதுமாய் தெக்க மாசாய் பாட்டிய கிராண்ட் லெவல் லோகோடி ஃபரவா லோக்கம எவில்ல நேகிசி அபல் பபல்

0: ரீமிக்ஸ் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே மெஸ்குராதா ரெனோவேட்டர்
2: නොවිනස් අධිවේගයක් සුපිරිම සබඳියාවක් SLT Mobitel Fiber within then unlimited package රසක් 100 Mbps සිට 1000 Mbps දක්වා මාසිකට රුපියල් 5900 සිට සුපිරිම unlimited වෙනසක් විඳින්න SLT Mobitel Fiber කොන්දේසි අදාළ වේ.
3: Oh my god, this is original.
0: නැතු
4: මේක අපිලගේ ගින්දර හැන්දෑව bro.

0: ரீமிக்ஸ் ரீமே டிலி டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே நைட் ஃபன் எக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் மெஸ்குராதா ரெனோவேட்டர்
2: மந்தாரம் ரே
3: மந்தாரம் ரே

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட்ட செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் மெஸ்ஸிகுராதா ரே நவேட்டர்.